அஜும் சமஜு கச்சு பிகிரே நாயின் படல ராம முராரு அஜும் சமஜு கச்சு பிகிரே நாயின் படல ராம முராரு கானானுக்கு நிஜமத் சாதனுக்கோ பாக்கியோ தோய புகார்